0: ஜெயலட்சுமி சில்க்ஸ் திருவல்ல முத்தூர் ஏட்டுமானூர்.
1: மாற்றி புதியது சொந்தமாக்கான் இதா ஒரு சுவர்ண அவசரம். திருவல்லையிலே பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் மேகா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடந்துகொண்டிருக்கிறது. நீங்களோட பழைய பாத்திரங்களோ வீட்டு உபகரணங்களோ கொண்டுவரும். புதிய குக்கர், நோன் ஸ்டிக் பாத்திரங்கள், மிக்சி, சிம்மினி, ஸ்டவ் என்ன 60% வரை விலக்குறவில் சொந்தமாக்கும். ஈ ஆஃபர் ஜூன் 30 வரை மாத்திரம். 25 வருஷத்தை சேவன பாரம்பரியவும் விசுவாசியதையும் காத்து சூட்சிக்கிற பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் மிகச்ச ஆஃபர்களுமாய் நீங்களை ஸ்வாகதம் செய்யும். இன்று தான் சந்திக்கும் பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், கோடியாட்டு பில்டிங், பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் எதிர்வசம், டி கே ரோட், திருவல்ல. கூடுதல் விவரங்களுக்கு 8089 782773. பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், திருவல்ல.

ரேடியோ மார்க் ஃபாஸ்ட் 90.4 நாட்டுக்காருக்கு கூட்டாய். ரேடியோ மார்க் ஃபாஸ்ட் 90.4 டைம் செட் 4:00.

ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், விகார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருது திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.